0: Qatar's happiness frequency.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7.

0: 7FM Qatar's happiness frequency.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.